0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள்.
2: ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் ஒன்று கூட்டினார், பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃப்ரெட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயர்கின்றனர், வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்.

0: இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது 1 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விவிலிய பகுதியாய் இருக்கின்றது. திருவழிபாட்டில் நாம் பதிலுரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம். அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள், அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அண்ணாவினுடைய பாடல். சாமுவேலின் தாயாகிய அண்ணா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேளை, நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது, அண்ணாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது, இந்த 2 அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட, தான் பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த 2 பாடல்களுமே அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவினுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம். அண்ணா தான் வயது முன்னித காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கடவுளிடம் மன்றாடிய போது, அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகின்ற போது, கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நபர்களிடமும், அண்ணாவிடமும் அன்னை மரியாளிடமும், நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த இருவருடைய குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை, சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார். அதே போல் அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக, ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார். இப்படியாக இந்த 2 நபர்களும், சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும், அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய், எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாய் இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது, அண்ணா கடவுள் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல், கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும், அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகவும், இருக்கக்கூடிய ஏழைய எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுகின்றார். இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது, நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், விவிலிய அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாகத்தான் நமக்கு சொல்லித்தரார்கள். அண்ணா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும்போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல, இது ஒரு உருவகமாக இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு பெண்மணியாக, அந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவிலி அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது, அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்ற போது, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பையும், பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அரசுக்குரிய மக்களாய், உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
1: செய்திகள். முதுமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறைவனின் அன்பை புதிதாக கண்டறிவதற்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்குமான அருள் நிறைந்த காலம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற மையப்பொருளில் ஜூலை மாதத்தின் 4 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள 6 உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் மறவாமல் அன்போடு நினைவில் வைத்திருக்கிறார் என்றும் வலியுறுத்தினார். நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமை, புறக்கணிப்பு மற்றும் சமூக அக்கறையின்மையால் பல முதியவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், குடும்பங்களிலும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களிலும் சமூகத்திலும் பல முதியவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்றனர் என்ற வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் தாத்தா பாட்டிகளையும் தனிமையில் வாழும் முதியவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவிடும் பழக்கத்தை இளைஞர்களும் குடும்பங்களும் புதுப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அன்பும் அக்கறையும் நிறைந்த சந்திப்புகள் மூலம் இறைவனின் அன்பை அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்றும் எடுத்து காட்டினார். மேலும் முதியோர் தங்களின் பலவீனங்களைக் கண்டு மனம் தளர வேண்டியதில்லை என்று கூறிய திருத்தந்தை, வயது முதிர்ந்தாலும் அவர்கள் இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் நிலைத்திருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்.
2: கல்வி, சமூக நீதி மற்றும் மனித மேம்பாட்டிற்காக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களிடையே சீரோ மலங்கரா திரு அவை ஆற்றி வரும் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்களின் வாழ்வும் அன்பு பணிகளும் நற்செய்தி அறிவிப்பின் மிகச்சிறந்த கருவிகளாக விளங்குகின்றன என்று கூறினார். ஜூன் 15 திங்களன்று ஐரோப்பாவில் வாழும் சீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் முதல் மாநாட்டை முன்னிட்டு அத்திரு அவையைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சீரோ மலங்கரா திரு அவை உரோமை திரு அவையுடனான முழுமையான திரு அவை ஒற்றுமையின் 100 முன்னிட்டு மேற்கொண்டு வரும் ஆன்மீக புதுப்பிப்பு பயணத்தை பாராட்டினார். இந்த ஒற்றுமையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய அருளாளர் மார் இவானியோஸ் மற்றும் மார் தியோபிலோஸ் ஆகியோரின் பங்களிப்பு எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மார் இவானியோசை இயேசுவின் இதயத்திற்கு ஏற்ப வாழ்ந்த உண்மையான மெய்ப்பர் என்று வர்ணித்தார். மேலும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக திரு அவையை உருவாக்க வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை புகழ்ந்த திருத்தந்தை, மேலும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது நற்பண்புகளாலும் அன்பு பணிகளாலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மார் இவானியோஸ் உணர்ந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் ஜீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் புலம்பெயர் சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, அவர்களின் ஆன்மீக மற்றும் திரு வழிபாட்டு மரபுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன், இதற்காக ஐரோப்பாவிற்கான முதல் முழுநேர திருத்தூது பார்வையாளராக ஆயர் மார்வோஸ் தாத்தியோஸ் நியமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் சகிப்பின்மையின் அனைத்து வடிவங்களையும் திரு அவை நிராகரிக்கிறது என்றும், பிளவுகளும் மோதல்களும் நிறைந்த இன்றைய உலகில் யூதர்களும் கத்தோலிக்கர்களும் பொதுநலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நியூயார்க் நகரின் ஐக்கிய யூத மேல்முறையீட்டு கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அவர்களின் மனிதாபிமான சேவைகளை பாராட்டியதுடன் கத்தோலிக்க திரு அவைக்கும் யூத சமுதாயத்திற்கும் இடையிலான வலுவான உறவையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வறுமையில் வாழ்பவர்கள், அகதிகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நியூயார்க், இஸ்ரேல் மற்றும் உலகின் 70 மேற்பட்ட நாடுகளில் மனிதாபிமான உதவிகளையும் சமூக பணிகளையும் வழங்கி வரும் இவ்வமைப்பின் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, மனித மாண்பு, சகோதரத்துவ உணர்வு மற்றும் தேவைப்படுவோரின் நலனில் அக்கறை செலுத்தும் பொதுவான அர்ப்பணிப்பையே இச்சேவைகள் பிரதிபலிக்கின்றன என்றும் கூறினார்.
2: ஜூன் 15 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொரிய குடியரசின் அரசு தலைவரான லீ ஜேமியுங் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பிறகு அதிபர் லீ ஜேமியுங் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிட துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்தார். திருப்பிட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கொரிய குடியரசிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையில் 1963 அதாவது 63 முன்பு தொடங்கப்பட்ட நல்லுறவு குறித்து இரு தரப்பினரும் உரையாடினர். 1963 இரு நாடுகளும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றன என்றும் இதன் வெளிப்பாடாக திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் 1984 மற்றும் 1989 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை கொரியாவிற்கு வருகை புரிந்துள்ளார் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை நெறிகாட்டும் ஆளுமைகள், விவிலிய தேடல்கள் மற்றும் செய்திகள். நெறிகாட்டும் ஆளுமைகள்.
2: ஆல்பர்ட் நோபல் டைனமைட் என்ற வெடிமருந்தை கண்டுபிடித்த அறிவு வித்தகர் அவர். அதை வைத்து பெரும் செல்வத்தை சேர்த்திருந்தவர். ஒரு நாள் அதிகாலை வழக்கம்போல் செய்தித்தாளை மேய்ந்து கொண்டிருந்தார், வாசித்து கொண்டிருந்தார். விஞ்ஞானி ஆல்பர்ட் நோபல் மரணம். தான் இறந்து போனதாக வந்த செய்தியை தானே வாசித்து அறிந்தார். அதிர்ச்சியால் உறைந்து போனார். அது தவறான செய்திதான் என்றாலும் உள்ளே சொல்லப்பட்டிருந்த அவரை பற்றிய குறிப்பு மேலும் அவரை அதிர வைத்தது, உறைய வைத்தது. பலரை அழிக்கும் டைனமைட் என்ற வெடிமருந்தை இவர் கண்டுபிடித்ததால் இவரை ஒரு மரண வியாபாரி எனலாம். வாசித்துவிட்டு நொந்து போனார் நோபல். தான் இறக்கும்போது இப்படி ஒரு பட்டமா? இவ்வளவுதான் எனது வாழ்க்கையா? சிந்தித்தார், செயல்பட்டார். அந்த டைனமைட்டை வைத்து சம்பாதித்த சொத்துக்களையெல்லாம் ஒன்று கூட்டினார், பரிசுகளை நிறுவினார். அவைகள்தான் இன்றைக்கும் உலகமே மதிக்கும் நோபல் பரிசுகள். அறிவியல் முயற்சிகளுக்கும் அமைதி முயற்சிகளுக்கும் தரப்படும் தரமான 5 பரிசுகள். அன்னை தெரசாவுக்கு தரப்பட்ட உலக அமைதிக்கான நோபல் பரிசும் இவர் நிறுவியதுதான். இன்றைக்கு அந்த ஆல்ஃப்ரெட் நோபல் ஒரு மரண வியாபாரி அல்ல, மனித நல விஞ்ஞானி. ஒரு அழிவு விஞ்ஞானி அல்ல, ஆக்க விஞ்ஞானி, அறிவு விஞ்ஞானி, அமைதி விஞ்ஞானி. பலர் வரலாற்றில் உயர்கின்றனர், வெகு சிலரே வரலாற்றையே உயர்த்துகின்றனர்.

0: இன்று இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு பகுதியானது 1 சாமுவேல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு விவிலிய பகுதியாய் இருக்கின்றது. திருவழிபாட்டில் நாம் பதிலுரை பாடல்களாக திருப்பாடல்களை தியானிப்பது வழக்கம். அதிலும் சில நாட்களில் நாம் விவிலிய பகுதிகள், அதாவது யாராவது பாடக்கூடிய அந்த ஒரு பாடல்களை நாம் தியானிப்பதும் வழக்கமாய் நாம் கொண்டிருக்கின்றோம். அப்படி இன்றைய நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற பாடல் அண்ணாவினுடைய பாடல். சாமுவேலின் தாயாகிய அண்ணா சாமுவேலை பெற்றெடுப்பதற்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாக இந்த ஒரு பகுதியாண்டு இருக்கின்றது. ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது என்று அவர் பாடுகின்ற இந்த வேளை, நமக்கும் இது புதிய ஏற்பாட்டிலே அன்னை மரியாள் பாடிய அந்த பாடலை நினைவுபடுத்துவதாக இருக்கின்றது. இந்த 2 பாடல்களையும் நாம் பார்க்கின்ற போது, அண்ணாவினுடைய பாடலையும் அன்னை மரியாவினுடைய பாடலையும் பார்க்கின்ற போது, இந்த 2 அநேக ஒற்றுமைகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த 2 பாடல்களுடைய பின்னணியை நாம் பார்க்கின்ற போதும் கூட, தான் பெற்றெடுக்க போகக்கூடிய அந்த ஒரு குழந்தைகளுக்காக கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக இந்த 2 பாடல்களுமே அமைவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவினுடைய பாடலை நாம் இன்றைய நாளிலே சிறப்பாக பார்ப்போம். அண்ணா தான் வயது முன்னித காலத்திலே தனக்கு இன்னும் குழந்தை பிறக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கடவுளிடம் மன்றாடிய போது, அந்த வருத்தத்தை போக்கக்கூடியதாய் கடவுள் அவருக்கு குழந்தை செல்வத்தை கொடுக்கின்றார். அந்த குழந்தையை கடவுளுக்கே அவர் காணிக்கையாக ஒப்பு கொடுக்க கோவிலுக்கு கொண்டு வருகின்ற போது, கடவுளை புகழ்ந்து பாடக்கூடிய ஒரு பாடலாகத்தான் இன்றைய பாடல் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இந்த 2 நபர்களிடமும், அண்ணாவிடமும் அன்னை மரியாளிடமும், நாம் ஒரு அழகான ஒரு விஷயத்தை நம்மால் பார்க்க முடியும். இந்த 2 குழந்தைகளும் ஒரு புதியதோர் அரசாட்சியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மக்களாக இவர்கள் இருக்கின்றார்கள். சாமுவேலின் மூலமாக கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களுக்கு புதியதோர் அரசாட்சியை, சவுல் என்கின்ற அரசர் மூலமாக அந்த மக்களை ஆளக்கூடிய ஒரு அரசரை கடவுள் சாமுவேல் வழியாய் கொடுக்கின்றார். அதே போல் அன்னை மரியாளுடைய இடம் பிறந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்து கடவுளின் அரசு இந்த உலகிலே வருவதற்கு அவரை ஒரு மீட்பராக, ஒரு மெசியாவாக கடவுள் அனுப்புகின்றார். இப்படியாக இந்த 2 நபர்களும், சாமுவேலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும், இந்த மக்களுக்கு புதியதோர் அரசை கொண்டு வரக்கூடிய நபர்களாக இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. எனவே இவர்களுடைய பெற்றோர்கள், குறிப்பாக இவர்களுடைய தாயார்கள் பாடிய இந்த ஒரு பாடலும், அந்த கடவுளுடைய அரசு எவ்வளவு வல்லமை நிறைந்த ஒரு அரசாய், எவ்வளவு கடவுளுடைய அன்பை மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு அரசாய் இருக்கும் என்பதனை சுட்டிக்காட்டுவதாக இந்த ஒரு பாடலை நம்மால் பார்க்க முடிகின்றது. அண்ணாவின் பாடலை நாம் பார்க்கின்ற போது, அண்ணா கடவுள் தனக்கு கொடுத்த அந்த செல்வத்திற்காக, குழந்தை செல்வத்திற்காக நன்றி மட்டும் செலுத்தாமல், கடவுள் எப்பேற்பட்ட ஒரு அரசாட்சியை இந்த மக்களுக்கு கொடுக்க இருக்கின்றார் என்பதனையும், அவருடைய அரசில் இருக்கக்கூடிய வலியோருக்கு அவர் இரக்கம் காட்டுவராகவும், இருக்கக்கூடிய ஏழைய எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடியவராகவும் இருப்பார் என்பதனை நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுகின்றார். இவருடைய பாடலை நாம் பார்க்கின்ற போது, நாமும் கடவுளுடைய அந்த ஒரு அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் பெற்று அவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அழைப்பாக இந்த ஒரு பாடல் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த ஒரு பாடலை இன்னும் அதிகமாக நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், விவிலிய அறிஞர்கள் இதனை இந்த ஒரு உவமையாகத்தான் நமக்கு சொல்லித்தரார்கள். அண்ணா தான் பெற்றெடுத்த அந்த குழந்தையை கடவுளுக்கு காணிக்கையாக கொண்டு வரும்போது பாடப்பெற்ற ஒரு பாடல் மட்டுமல்ல, இது ஒரு உருவகமாக இஸ்ரேல் என்கின்ற நாடு ஒரு பெண்மணியாக, அந்த இஸ்ரேல் என்கின்ற நாடு விடுதலை அடைந்து கடவுளுடைய அரசாட்சியை சுவைக்கின்ற போது பாடுகின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த ஒரு பாடல் இருக்கலாம் என்று சொல்லி விவிலிய அறிஞர்கள் நமக்கு எடுத்து காட்டுகின்றார்கள். இப்படியாக கடவுளுடைய அரசின் கீழ் நாம் இருக்கின்ற போது, அவருடைய அரசாட்சிக்குட்பட்ட ஒரு மக்களாக நாம் வாழுகின்ற போது, அது எப்பேற்பட்ட ஒரு அன்பையும், பிறருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த வேற்றுமைகளை கலைந்து ஒரு ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அரசாக இருக்கும் என்பதனையும் நமக்கு தெல்ல தெளிவாய் காட்டுவதாக இந்த ஒரு பாடல் நமக்கு படம் எடுத்து காட்டுகின்றது. எனவே இன்றைய நாளிலே இந்த ஒரு மனநிலையோடு நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் உம்முடைய அரசை எங்கள் மீது பொழிய வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசராக எங்களை வழி நடத்தக்கூடியவராய் இருக்கின்றீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது அரசுக்குரிய மக்களாய், உமது அரசை மற்றவர்களுக்கு எடுத்து காட்டக்கூடிய பிள்ளைகளாய் நாங்களும் வாழ நீர் எங்களை வழிநடத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன்.
1: செய்திகள். முதுமை என்பது ஆன்மீக வளர்ச்சிக்கும் இறைவனின் அன்பை புதிதாக கண்டறிவதற்கும் நம்பிக்கையை ஆழப்படுத்துவதற்குமான அருள் நிறைந்த காலம் என்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற மையப்பொருளில் ஜூலை மாதத்தின் 4 ஞாயிற்றுக்கிழமை கொண்டாடப்பட உள்ள 6 உலக தாத்தா பாட்டிகள் மற்றும் முதியோர்கள் தினத்தை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள செய்தியில் இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, இறைவன் ஒவ்வொரு மனிதரையும் மறவாமல் அன்போடு நினைவில் வைத்திருக்கிறார் என்றும் வலியுறுத்தினார். நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்ற இறைவாக்கினர் எசாயாவின் இறைவார்த்தைகளை மேற்கோள் காட்டிய திருத்தந்தை, தனிமை, புறக்கணிப்பு மற்றும் சமூக அக்கறையின்மையால் பல முதியவர்கள் பாதிக்கப்படுகின்றனர் என்றும், குடும்பங்களிலும் முதியோர் பராமரிப்பு இல்லங்களிலும் சமூகத்திலும் பல முதியவர்கள் கவனிக்கப்படாமல் விடப்படுகின்றனர் என்ற வருத்தத்தையும் வெளிப்படுத்தினார். இந்நிலையில் தாத்தா பாட்டிகளையும் தனிமையில் வாழும் முதியவர்களையும் நேரில் சந்தித்து அவர்களுடன் நேரம் செலவிடும் பழக்கத்தை இளைஞர்களும் குடும்பங்களும் புதுப்பிக்க வேண்டும் என்று அழைப்பு விடுத்த திருத்தந்தை, அன்பும் அக்கறையும் நிறைந்த சந்திப்புகள் மூலம் இறைவனின் அன்பை அவர்களுக்கு உணர்த்த முடியும் என்றும் எடுத்து காட்டினார். மேலும் முதியோர் தங்களின் பலவீனங்களைக் கண்டு மனம் தளர வேண்டியதில்லை என்று கூறிய திருத்தந்தை, வயது முதிர்ந்தாலும் அவர்கள் இறைவனின் அன்பிலும் பராமரிப்பிலும் நிலைத்திருப்பார்கள் என்றும் சுட்டிக்காட்டினார்.
2: கல்வி, சமூக நீதி மற்றும் மனித மேம்பாட்டிற்காக குறிப்பாக விளிம்பு நிலை மக்களிடையே சீரோ மலங்கரா திரு அவை ஆற்றி வரும் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, கிறிஸ்தவர்களின் வாழ்வும் அன்பு பணிகளும் நற்செய்தி அறிவிப்பின் மிகச்சிறந்த கருவிகளாக விளங்குகின்றன என்று கூறினார். ஜூன் 15 திங்களன்று ஐரோப்பாவில் வாழும் சீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் முதல் மாநாட்டை முன்னிட்டு அத்திரு அவையைச் சேர்ந்த ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர் மற்றும் இறைமக்கள் குழுவினரை திருப்பிடத்தில் சந்தித்தபோது இவ்வாறு கூறிய திருத்தந்தை, சீரோ மலங்கரா திரு அவை உரோமை திரு அவையுடனான முழுமையான திரு அவை ஒற்றுமையின் 100 முன்னிட்டு மேற்கொண்டு வரும் ஆன்மீக புதுப்பிப்பு பயணத்தை பாராட்டினார். இந்த ஒற்றுமையை உருவாக்குவதில் முக்கிய பங்காற்றிய அருளாளர் மார் இவானியோஸ் மற்றும் மார் தியோபிலோஸ் ஆகியோரின் பங்களிப்பு எடுத்துக்காட்டிய திருத்தந்தை, மார் இவானியோசை இயேசுவின் இதயத்திற்கு ஏற்ப வாழ்ந்த உண்மையான மெய்ப்பர் என்று வர்ணித்தார். மேலும் ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்தின் அடையாளமாக திரு அவையை உருவாக்க வேண்டும் என்ற அவரது தொலைநோக்கு பார்வையை புகழ்ந்த திருத்தந்தை, மேலும் வார்த்தைகளால் மட்டுமல்லாது நற்பண்புகளாலும் அன்பு பணிகளாலும் நற்செய்தி அறிவிக்கப்பட வேண்டும் என்பதை மார் இவானியோஸ் உணர்ந்திருந்தார் என்றும் குறிப்பிட்டார். ஐரோப்பாவில் அதிகரித்து வரும் ஜீரோ மலங்கரா கத்தோலிக்கர்களின் புலம்பெயர் சமூகத்தை பற்றி குறிப்பிட்ட திருத்தந்தை, அவர்களின் ஆன்மீக மற்றும் திரு வழிபாட்டு மரபுகளை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துரைத்ததுடன், இதற்காக ஐரோப்பாவிற்கான முதல் முழுநேர திருத்தூது பார்வையாளராக ஆயர் மார்வோஸ் தாத்தியோஸ் நியமிக்கப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார்.
1: யூதர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு, பாகுபாடு, துன்புறுத்தல் மற்றும் சகிப்பின்மையின் அனைத்து வடிவங்களையும் திரு அவை நிராகரிக்கிறது என்றும், பிளவுகளும் மோதல்களும் நிறைந்த இன்றைய உலகில் யூதர்களும் கத்தோலிக்கர்களும் பொதுநலனுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இணைந்து செயல்பட அழைக்கப்படுகிறார்கள் என்றும் திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கூறினார். ஜூன் 15 திங்களன்று நியூயார்க் நகரின் ஐக்கிய யூத மேல்முறையீட்டு கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை திருப்பிடத்தில் சந்தித்த போது இவ்வாறு மொழிந்த திருத்தந்தை, அவர்களின் மனிதாபிமான சேவைகளை பாராட்டியதுடன் கத்தோலிக்க திரு அவைக்கும் யூத சமுதாயத்திற்கும் இடையிலான வலுவான உறவையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். வறுமையில் வாழ்பவர்கள், அகதிகள், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்ட பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்காக நியூயார்க், இஸ்ரேல் மற்றும் உலகின் 70 மேற்பட்ட நாடுகளில் மனிதாபிமான உதவிகளையும் சமூக பணிகளையும் வழங்கி வரும் இவ்வமைப்பின் சேவைகளை பாராட்டிய திருத்தந்தை, மனித மாண்பு, சகோதரத்துவ உணர்வு மற்றும் தேவைப்படுவோரின் நலனில் அக்கறை செலுத்தும் பொதுவான அர்ப்பணிப்பையே இச்சேவைகள் பிரதிபலிக்கின்றன என்றும் கூறினார்.
2: ஜூன் 15 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்கள் கொரிய குடியரசின் அரசு தலைவரான லீ ஜேமியுங் அவர்களை திருப்பிடத்தில் சந்தித்து உரையாடினார் என்று திருப்பிட செய்தி தொடர்பகம் தெரிவித்துள்ளது. திருத்தந்தையுடனான சந்திப்பிற்கு பிறகு அதிபர் லீ ஜேமியுங் அவர்கள் திருப்பிட செயலர் கர்தினால் பியத்ரோ பரோலின் மற்றும் பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பிடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் ஆகியோரையும் சந்தித்தார். திருப்பிட செயலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது கொரிய குடியரசிற்கும் திருப்பிடத்திற்கும் இடையில் 1963 அதாவது 63 முன்பு தொடங்கப்பட்ட நல்லுறவு குறித்து இரு தரப்பினரும் உரையாடினர். 1963 இரு நாடுகளும் நெருக்கமான உறவை பேணி வருகின்றன என்றும் இதன் வெளிப்பாடாக திருத்தந்தை புனித 2 ஜான்பால் அவர்கள் 1984 மற்றும் 1989 ஆகிய ஆண்டுகளில் இருமுறை கொரியாவிற்கு வருகை புரிந்துள்ளார் என்றும் திருப்பிட செய்தி தொடர்பகம் குறிப்பிட்டுள்ளது.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறை ஆசீர்வதியுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: நம் வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை இன்று உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன். இதோ ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் இப்படி அழகாக கூறியிருக்கிறார், த லிவிங் நீடு சேரிட்டி மோர் தேன் த டெட். அப்படி என்றால் இறந்தோரை விட வாழ்வோருக்கு அன்பு மிகவும் தேவையானது. நிகழ்ச்சி ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இறந்துவிட்டார். அவர் வாழ்க்கையினுடைய கடைசி 2-3 ஆண்டுகள் அவரோடு யாரும் இல்லை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மற்ற ஊர்களிலே இருந்தார்கள். அவர் எப்படியோ தன்னந்தனியாக வாழ்ந்து தன் வாழ்வை ஓட்டி கொண்டிருந்தார். அவர் இறந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய பிள்ளைகளும் நண்பர்களும் உற்றாரும் அங்கே வந்து சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கும் போது நிறைய உணவு பண்டங்களையும் துணிகளையும் பொருட்களையும் தட்டிலே வைத்து எடுத்துச் சென்றார்கள். நான் அதை பார்க்கும்போது நினைத்தேன், இவ்வளவு உணவு பண்டங்களையும் பொருட்களையும் இப்போது அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களே, ஒருவேளை இந்த பெரியவர் உயிரோடு இருக்கும்போது இதிலே பாதியை அவருக்கு யாராவது கொடுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருப்பார் என்று நினைத்தேன். நண்பர்களே, நம்மிடமும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்ட பிற்பாடு அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பை காட்டுவதற்காக நிறைய பொருட்களும் பரிசுகளும் கொண்டு போகின்ற ஒரு பழக்கம். நண்பர்களே, ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். இறந்தோரை விட வாழ்வோருக்கே அன்பு மிகவும் தேவைப்படுகிறது. அவர் இறந்த பிற்பாடு அவருக்காக நான் நிறைய துணிமணிகளையும் பொருட்களையும் தின்பண்ணங்களையும் நாம் கொண்டு போவதிலே கொடுப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? சொல்லப்போனால் எதற்கும் பயனில்லை. எனவே ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டியது அவர் உயிரோடு இருக்கும் போதே என்பதை நாம் உணர்ந்துவிட்டால், அவர் உயிரோடு வாழும்போது நம்மால் முடிந்த அன்பு செயல்களை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் அவர்களும் வாழ்வார்கள், கட்டாயம் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடு. 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறொருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நான் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்த சில சிந்தனைகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பயணத்தின் போது நான் மேட்ரிட், பார்சிலோனா, மோன்செராட், மடாலயம் மற்றும் கேனரி தீவுகளுக்கு சென்றிருந்தேன். நான்கு ஆப்பிரிக்க நாடுகளில் நான் மேற்கொண்ட நீண்ட பயணத்திற்கு பிறகு இந்த முறை பழமையான மற்றும் அசாதாரணமான பணக்கார கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஐரோப்பிய நாட்டில் நான் இருப்பதை கண்டேன். குறிப்பிடத்தக்க சமூகம் மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இன்றைய ஸ்பெயினில் திருத்தந்தை எல்லா இடங்களிலும் உற்சாகத்துடன், திறந்த மனதுடன் வரவேற்கப்பட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்காக நான் இறைவனுக்கும் ஸ்பெயின் நாட்டு மக்கள் அனைவருக்கும், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக அதிகாரிகளுக்கும், ஆயர்கள் மற்றும் திரு அவை சமூகங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை மக்கள் தங்களின் மகிழ்ச்சியான விசுவாச வெளிப்பாடுகள் மற்றும் அன்பின் மூலம் என்னை பெரிதும் ஊக்குவித்தனர். பதிலுக்கு நான் விசுவாசிகளை உறுதிப்படுத்தினேன். மேலும் ஒற்றுமை, உரையாடல் மற்றும் பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு ஆகியவற்றை எப்போதும் வளர்ப்பதன் மூலம் எல்லா வகையான பிரிவினைகளையும் எதிர்ப்புகளையும் முறியடிக்குமாறு அவர்களை ஊக்குவித்தேன். இதுவே பேதுருவின் வாரிசின் குறிப்பிட்ட பணியாகும். இது திருத்தூது பயணங்களின் போது ஒரு சிறப்பு வெளிப்பாட்டை காண்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்வையிடும் நாடுகளின் திரு அவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸ்பெயினில் ஒவ்வொரு வயதினரும் பின்னணியை சேர்ந்தவர்களும் திருத்தந்தை அவர்களின் வருகைக்காக எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தார்கள் என்பதை கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். எல்லா இடங்களிலும் கூட்டமாக மக்கள் என்னை அன்புடன் வரவேற்றனர். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இது சிந்திக்க தகுந்தது. இயல்பாகவே இத்தகைய பங்களிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பெயின் மக்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இது ஒரு உண்மையான மற்றும் ஆழமான அடித்தளத்தில் ஒற்றுமையை மறுக்கண்டறிவு செய்வதற்கான ஒரு பரவலான தேவையை வெளிப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். இது கருத்தியல் சார்ந்ததோ அல்லது பகுதி நலன்களை அடிப்படையாக கொண்டதோ அல்ல. இறுதியில் கிறிஸ்து மட்டுமே அந்த அடித்தளத்தை வழங்க முடியும். மேலும் நற்செய்தி கலாச்சார மாயமாக்கலின் அவசியமான செயல்முறையின் மூலம் அதை மக்களின் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஏனெனில் அதன் செய்தி இரண்டு அடிப்படை மனித ஆசைகளான உண்மைக்கான தேடல் மற்றும் நீதிக்கான தாகம் ஆகியவற்றுக்கு முழுமையாக பதிலளிக்கிறது. மேட்ரிட் மற்றும் பார்சிலோனாவில் நாங்கள் பெரிய பேராலயங்களிலும் நவீன மைதானங்களிலும் கூடினோம். நாங்கள் மோன்செராட் மடாலயத்தில் புனித ஜெபமாலையை ஜெபித்தோம். நாம் திருக்குடும்ப பேராலயத்தில் திருவழிபாடுகள் கொண்டாடினோம். இது ஒரு கம்பீரமான சின்னம், கல் மற்றும் ஒளியின் ஒரு சிம்போனி. இது அனைவருக்கும் கிறிஸ்துவ மறைபொருளை பற்றி பேசுகிறது. பழமைக்கும் புதுமைக்கும், கத்தோலிக்க பாரம்பரியத்திற்கும் சமகால கலாச்சாரத்திற்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஐரோப்பாவின் தனித்துவமான தன்மையையும், கடந்த காலத்தின் ஒன்றாக அல்லாமல் ஒரு வாழும் யதார்த்தமாக அதன் விலைமதிப்பற்ற வளத்தையும் நேரடியாக அனுபவிக்க எனக்கு அனுமதித்தது. அமைதி, ஒருங்கிணைந்த சூழலியல், நியாயமான மற்றும் நிலையான வளர்ச்சி மற்றும் மனித மாண்பிற்கு மதிப்பளித்தல் ஆகிய நமது உலகளாவிய யுக்தத்தின் சகாப்த சவால்களை எதிர்கொள்வதில் முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு பாரம்பரியம். இது கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இவை ஏற்கனவே இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு யுக்தத்தில் மனித நபரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட எனது அண்மைய திருத்தூது மடலான மகத்தான மானுடம் உட்பட அடுத்தடுத்து வந்த திரு அவை போதனைகளால் மீண்டும் மீண்டும் விவரிக்கப்பட்ட சவால்களாகும். எனது பல்வேறு சந்திப்புகளின் வழியாக ஏமாற்றம் அளிக்கும் வளர்ச்சி மாதிரியின் எதிர்மறை விளைவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இன்றைய மனித குலத்திற்கு திருத்தந்தையின் குரல் வழியாக நம்பிக்கையின் நற்செய்தி ஒலிக்க வேண்டிய ஆழமான தேவையை நான் உணர்ந்தேன். இந்த ஏக்கம் நான் கேட்ட எண்ணற்ற சாட்சியங்களின் வெளிப்பட்டது. அவற்றில் சில நெஞ்சை உருக்குவனவாகவும் சில நம்பிக்கை ஊட்டுவனவாகவும் இருந்தன. குறிப்பாக நான் சந்தித்த ஏழைகள் மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் முகங்களில் அந்த தேவை தெளிவாக தெரிந்தது. ஒரு பங்கில் எனக்காக கடிதம் வாசித்து காட்டிய சிறுவன் தங்களின் குரல் செவிமடுக்கப்பட்டு தங்களின் வேதனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஏங்கும் துன்புறுத்துதல்களுக்கு ஆளானோர், சிறையில் என்னை எதிர்நோக்கி காத்திருந்த கைதிகள், கவலைகளும் கனவுகளும் நிறைந்த இளைஞர்கள், மேலும் கேனரி தீவுகளின் வரவேற்பு மையங்களில் வாழும் புலம்பெயர்ந்தோர் ஆகியோரின் வாழ்வு அனுபவங்களில் அந்த ஏக்கம் பிரதிபலிக்கிறது. அந்த ஏக்கம் பிரதிபலித்தது. எங்களின் பயணத்தின் இறுதிக்கட்டமாக அமைந்த கேனரி தீவுகளில் இந்த முழு அனுபவத்தையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான பார்வையை நான் பெற்றேன். ஒரு புறம் அந்த தீவு கூட்டத்தின் தனித்துவமான புவியியல் அமைப்பு இதற்கு காரணமாக இருந்தது. மறுபுறம் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கட்டாயமாக இடம்பெயர்ந்து வரும் ஏராளமான புலம்பெயர்ந்தோரை வரவேற்று அவர்களுடன் பயணிக்கும் உள்ளூர் திரு அவையின் அர்ப்பணிப்பு மிக்க பணி இதற்கு அடிப்படையாக அமைந்தது. புலம்பெயர்ந்தல் என்பது பல பரிமாணங்களை கொண்ட சிக்கலான ஒரு நிகழ்வு என்பதையும் அதற்கு திட்டமிட்ட மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறைகள் தேவை என்பதையும் நாம் நன்கு அறிவோம். ஆனால் இந்த யதார்த்தம் நமக்கு இன்னும் விரிவான ஒரு கண்ணோட்டத்தையும் வழங்குகிறது. அதாவது, இன்றைய உலகில் நற்செய்தியை எவ்வாறு புதிதாக புரிந்து கொண்டு வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பல்வேறு கலாச்சாரங்களின் செல்வங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமும், கிறிஸ்தவன் நற்செய்தி அவற்றில் விளைவித்த நற்கனிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நாம் ஒருவரை ஒருவர் செழுமைப்படுத்த முடியும். அவ்வாறான நற்கனிகளில் முக்கியமான ஒன்று மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உரையாடல் ஆகும். இது சகோதரத்துவ உணர்வில் அமையும் ஒரு சந்திப்பாகும். மற்றவர்களிடம் உள்ள மதிப்புகளையும் நன்மைகளையும் கண்டறிந்து மதிப்பிட உதவும் ஒரு வாய்ப்பாகும். இந்த பாதை எளிதானதல்ல. இதற்கு நல்லெண்ணம், பராஸ்பர நம்பிக்கை மற்றும் இறைவனின் அருள் தேவை. இருப்பினும் மனித குலம் இன்று மிகவும் தேடிக்கொண்டிருக்கும் அன்பின் நாகரிகத்தை உருவாக்கும் பாதை இதுவே என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தூது பயணத்தின் குறிக்கோள் அல்சாத் லா மிராதா. உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள். இவை தம் முதல் சீடர்களுக்கு இயேசு கூறிய வார்த்தைகள். மக்களிடமும் கூட்டத்தினரிடமும் வாழ்க்கை, உண்மை மற்றும் நிறைவுக்கான விருப்பத்தை காண அவர்களுக்கு கற்பிக்கின்றன. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை முதலில் எனக்கு மீண்டும் கூறினார். அவருடைய அருளால் இப்பயணம் முழுவதும் நான் அவற்றை அனுபவித்தேன். இன்று நான் அந்த அழைப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நம் கண்களை உயர்த்துவோம். நம் அண்டை வீட்டாரையும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் உலகையும் கடவுளின் கண்களால், அதாவது அன்பு, மரியாதை மற்றும் இரக்கத்துடன் பார்க்க இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுவோம். இறுதியாக, இந்த திருத்தூது பயணம் இறையருளால் சிறப்பாக நிறைவேறுவதற்காக ஜெபங்களால் துணை நின்ற அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஸ்பெயின் முழுவதும் தங்கள் மறைவான ஆனால் வல்லமையான ஜெப பணியின் மூலம் திரு அவையை தாங்கி நிற்கும் தியான துறவர சபைகளின் சகோதரிகளுக்கும் என் சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். தூய கன்னி மரியாவின் தாய்மையான பரிந்துரையால் இந்த பயணத்தின் போது விதைக்கப்பட்ட நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் நற்செய்தியின் விதைகள் வளமாக வளர்ந்து இறை மக்களின் வாழ்வில் மிகுந்த கனிகளை அளிக்க இறைவன் அருள் புரிவாராக. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். காலநிலை நெருக்கடியை திறம்பட எதிர்கொள்ள வேண்டுமெனில் சமுதாயம் எதிர்கொள்ளும் ஆழமான சமூகம் மற்றும் நெறிமுறை சவால்களையும் கையாள வேண்டியது அவசியம் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூன் 16 செவ்வாயன்று ஆஸ்திரியாவின் வியானா நகரில் இடம்பெற்ற 10th ஆஸ்திரிய உலக உச்சி மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தனது மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை மேற்கோள் காட்டி, சுற்றுச்சூழல் நெருக்கடி என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சினை அல்ல என்றும், அது விரிவான சமூக பொருளாதார நெருக்கடியின் ஒரு பகுதியாகும் என்றும் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான அடிப்படையாக ஒவ்வொரு மனிதரின் சமமான மாண்பு, அடிப்படை மனித உரிமைகள், சமூக நீதி, ஒற்றுமை உணர்வு மற்றும் பொதுநலம் ஆகியவை அமைய வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குறிப்பாக ஏழைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவால் அதிகம் பாதிக்கப்படுபவர்களின் தேவைகள் கவனிக்கப்படாத நிலையில் தொழில்நுட்ப தீர்வுகள் மட்டும் போதுமான பலனை அளிக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகிய கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை நற்பண்புகளை மையமாக கொண்டு பேசிய திருத்தந்தை, இறைவன் மனித குலத்திற்கு கொடுத்த அரிய பரிசாகிய படைப்புகளை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பு என்று வலியுறுத்தினார்.
5: ரோம் நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள சாண்டா மரியா டி காலேரியா வளாகத்தில் வேளாண்மை மற்றும் சூரிய ஆற்றலை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் திட்டத்தை உருவாக்குவதற்காக திருப்பீடம் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் முக்கியமான முயற்சியாக இந்த திட்டம் கருதப்படுகிறது. ஜூன் 10 புதன்கிழமை என்று கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி வத்திக்கான் நகர ஆளுநரகம், திருப்பீடத்தின் சொத்துக்களை நிர்வகிக்கும் துறை, சகோதரன் சூரியன் என்ற அறக்கட்டளை மற்றும் இத்தாலியின் முன்னணி ஆற்றல் மற்றும் நீர் பயன்பாட்டு நிறுவனங்களின் ஒன்றான ஏசியா ஆகியவை ஒன்றிணைந்து இந்த திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் ஈடுபட உள்ளன. ஜூன் 1 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்களால் உருவாக்கப்பட்ட சகோதரன் சூரியன் அறக்கட்டளையின் வழிநடத்துதலில் இந்த வேளாண் சூரிய ஆற்றல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆலையின் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டு ஏற்பாடுகளை மேற்பார்வையிடும் பொறுப்பு அந்த அறக்கட்டளைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சாண்டா மரியா டி காலேரியாவில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஆலை வத்திக்கான் வானொலி ஒலிபரப்பு நிலையத்தின் மின் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் வத்திக்கான் நகர அரசின் ஆற்றல் தன்னிறைவு முயற்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஆற்றல் உற்பத்தியையும் விவசாய நடவடிக்கைகளையும் இணைக்கும் இந்த வேளாண் சூரிய ஆற்றல் திட்டம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறைவா உமக்கே புகழ் திருத்தூது மடல் மற்றும் கடவுளை புகழுங்கள் திருத்தூது அறிவுரை மற்றும் சகோதரன் சூரியன் என்ற தன்னாணி அறிக்கை ஆகியவற்றினால் ஊக்குவிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பார்வையை பிரதிபலிக்கிறது.
4: பிஜி நாட்டின் தலைநகரான ஸ்வா நகரில் அமைந்துள்ள பசிபிக் பகுதியின் புனித பீட்டர் சானல் குருத்துவ கல்லூரி பாலினேஷியா, மெலேனேஷியா மற்றும் மைக்ரோனேஷியா ஆகிய பகுதிகள் முழுவதும் உள்ள திருஅவைக்கு சேவை செய்யும் ஒரே குருத்துவ கல்லூரியாக விளங்குகிறது. இது 2025 பசிபிக் ஆயர்கள் பேரவையினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வை தொடர்ந்து அருள்பணித்துவ பயிற்சியை புதுப்பிப்பதற்கான முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குவாம் தீவில் உள்ள அகானா உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் ரயன் ஜிமினேஸ் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வின் முடிவுகளை சமர்ப்பிக்கவும் வத்திகானின் வழிகாட்டுதலை பெறவும் June 9 and 10 ஆகிய தேதிகளில் ரோம் நகருக்கு சென்றனர். இக்குழுவில் பேராசிரியர் சூசன் பாஸ்கோ, அருள்பணி பெட்ரிக் பெச்சினா மற்றும் குருத்துவ கல்லூரியின் முதல்வர் தந்தை ஓகசிடினோ உள்ளப் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். பல்வேறு திருபீட துறைகளுடன் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது பசிபிக் பகுதியின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று உண்மைகளை மதித்து அருள்பணித்துவ பயிற்சியில் உயர்தரத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை இக்குழுவினர் வலியுறுத்தினர்.
5: போர்க்களத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் ராணுவ நடவடிக்கைகள் அதிவேகத்திலும் மிகப்பெரிய அளவிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் முடிவுகளை எடுப்பதில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு அதிகரித்து வருவதால் உலக திரு அவைகளின் பேராவையானது WCC 225 இதர அமைப்புகள், நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து போரில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு எதிரான பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த பிரகடனம் ஜெனீவாவில் June 15 to 17 வரை இடம்பெற்ற ஐக்கிய நாடுகள் அவையின் கூட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இக்கூட்டத்தில் ராணுவத்துறையில் செயற்கை நுண்ணறிவின் தாக்கம் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கான அதன் விளைவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ராணுவத்தில் இலக்கை நிர்ணயிக்கும் அமைப்பில் செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை ஈடுபடுத்துவதை நிறுத்துமாறும், பிற செயற்கை நுண்ணறிவு கருவிகள் உலகளாவிய மனிதநேய மற்றும் மனித உரிமை சட்டங்களை மீறாமல் இருப்பதை உறுதி செய்யுமாறும் அரசுகளுக்கும் தொழில்நுட்ப நிறுவனங்களுக்கும் இந்த பிரகடனம் அழைப்பு விடுத்துள்ளது. செயற்கை நுண்ணறிவால் இயக்கப்படும், இலக்கு அடையாளம் காணும் மற்றும் தாக்குதல் முடிவுகளை வழிநடத்தும் அமைப்புகள் உயிர் பறிக்கும் நடவடிக்கைகளில் மனிதனின் நேரடி பொறுப்பையும் தீர்மானிக்கும் அதிகாரத்தையும் பலவீனப்படுத்துகின்றன என்று பிரகடனத்தில் கையொப்பமிட்டவர்கள் எச்சரித்துள்ளனர்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசிர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை ஆன்றோர் வாக்கு, திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை மற்றும் செய்திகள். ஆன்றோர் வாக்கு.
2: நம் வாழ்வுக்கான மிக முக்கியமான ஒரு கருத்து ஒன்றை இன்று உங்களுக்கு முன்னால் படைக்க விரும்புகிறேன். இதோ ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் இப்படி அழகாக கூறியிருக்கிறார், த லிவிங் நீடு சேரிட்டி மோர் தேன் த டெட். அப்படி என்றால் இறந்தோரை விட வாழ்வோருக்கே அன்பு மிகவும் தேவையானது. நிகழ்ச்சி ஒன்று என் நினைவுக்கு வருகிறது. ஒரு ஊரிலே ஒரு பெரியவர் இறந்துவிட்டார். அவர் வாழ்க்கையினுடைய கடைசி 2-3 ஆண்டுகள் அவரோடு யாரும் இல்லை, அவருடைய பிள்ளைகள் எல்லாம் மற்ற ஊர்களிலே இருந்தார்கள். அவர் எப்படியோ தன்னந்தனியாக வாழ்ந்து தன் வாழ்வை ஓட்டிக்கொண்டிருந்தார். அவர் இறந்துவிட்டார் என்பதை கேள்விப்பட்டவுடனே அவருடைய பிள்ளைகளும் நண்பர்களும் உற்றாரும் அங்கே வந்து சேர்ந்து அவரை அடக்கம் செய்வதற்காக கல்லறைக்கு போய்க் கொண்டிருக்கும் போது நிறைய உணவு பண்டங்களையும் துணிகளையும் பொருட்களையும் தட்டிலே வைத்து எடுத்துச் சென்றார்கள். நான் அதை பார்க்கும்போது நினைத்தேன், இவ்வளவு உணவு பண்டங்களையும் பொருட்களையும் இப்போது அவர்கள் தூக்கி கொண்டு போகிறார்களே, ஒருவேளை இந்த பெரியவர் உயிரோடு இருக்கும்போது இதிலே பாதியை அவருக்கு யாராவது கொடுத்திருந்தால் ஒருவேளை இன்னும் ஒரு சில மாதங்கள் அல்லது ஆண்டுகள் அவர் உயிர் வாழ்ந்திருப்பாரே என்று நினைத்தேன். நண்பர்களே, நம்மிடமும் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறது. ஒருவர் இறந்துவிட்ட பிற்பாடு அவர் மீது நாம் கொண்டிருந்த அன்பை காட்டுவதற்காக நிறைய பொருட்களும் பரிசுகளும் கொண்டு போகின்ற ஒரு பழக்கம். நண்பர்களே, ஆர்னால்டு ஜார்ஜ் என்பவர் அழகாக கூறுகிறார் பாருங்கள், த லிவிங் நீட் சேரிட்டி மோர் தேன் த டெட். இறந்தோரை விட வாழ்வோருக்கே அன்பு மிகவும் தேவைப்படுகிறது. அவர் இறந்த பிற்பாடு அவருக்காக நான் நிறைய துணிமணிகளையும் பொருட்களையும் தின்பண்டங்களையும் நாம் கொண்டு போவதிலே கொடுப்பதிலே என்ன அர்த்தம் இருக்கிறது, என்ன பயன் இருக்கிறது? சொல்லப்போனால் எதற்கும் பயனில்லை. எனவே ஒருவரை நாம் அன்பு செய்ய வேண்டியது அவர் உயிரோடு இருக்கும் போதே என்பதை நாம் உணர்ந்துவிட்டால், அவர் உயிரோடு வாழும்போது நம்மால் முடிந்த அன்பு செயல்களை நாம் அவர்களுக்கு செய்வோம் என்றால் அவர்களும் வாழ்வார்கள், கட்டாயம் நாமும் மகிழ்ச்சியோடு வாழ்வோம். முயற்சி செய்வோமா? உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.
1: திருத்தந்தையின் புதன் பொது மறைக்கல்வி உரை.
3: ஜூன் 17 புதன்கிழமை வத்திக்கான் புனித பேதுரு பெருங்கோவில் வளாகத்தில் சரியாக காலை 10 மணிக்கு தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை 14 லியோ அவர்கள் தொடங்கினார். ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்து தனது சிந்தனைகளை திருப்பயணிகளுடன் திருத்தந்தை பகிர்ந்து கொண்டார். முதலில் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து இறை வார்த்தைகள் ஆங்கிலம், இத்தாலி மற்றும் பல்வேறு ஐரோப்பிய மொழிகளில் வாசிக்கப்பட்டன. இப்போது வாசகத்திற்கு செவிமடுப்போம். 4 மாதங்களுக்கு பின்தான் அறுவடை என்னும் கூற்று உங்களிடையே உண்டே. நிமிர்ந்து வயல்வெளிகளை பாருங்கள், பயிர் முற்றி அறுவடைக்கு தயாராய் உள்ளது. நீங்கள் உழைத்து பயிரிடாததை அறுவடை செய்ய நான் உங்களை அனுப்பினேன். மற்றவர்கள் உழைத்தார்கள், ஆனால் நீங்கள் அந்த உழைப்பின் பயனை அடைந்தீர்கள். இவ்வாறு விதைப்பவர் ஒருவர், அறுவடை செய்பவர் வேறொருவர் என்னும் கூற்று உண்மையாயிற்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை வார்த்தை வாசிப்புக்கு பிறகு திருத்தந்தை தனது புதன் பொது மறைக்கல்வி உரையை தொடங்கினார். அன்பான சகோதர சகோதரிகளே, காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடந்த வாரம் நான் ஸ்பெயின் நாட்டிற்கு மேற்கொண்ட திருத்தூது பயணம் குறித்த சில சிந்தனைகளை இன்று உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இப்பயணத்தின் போது நான் மேட்ரிட், பார்சிலோனா, மோன்செராட், மடாலயம் மற்றும் கேனரி தீவுகளுக்கு சென்றிருந்தேன். 4 ஆப்பிரிக்க நாடுகளில் நான் மேற்கொண்ட நீண்ட பயணத்திற்கு பிறகு இந்த முறை பழமையான மற்றும் அசாதாரணமான பணக்கார கத்தோலிக்க பாரம்பரியத்தை கொண்ட ஒரு ஐரோப்பிய நாட்டில் நான் இருப்பதைக் கண்டேன். குறிப்பிடத்தக்க சமூக மற்றும் கலாச்சார மாற்றங்களுக்கு உள்ளாகியிருக்கும் இன்றைய ஸ்பெயினில் திருத்தந்தை எல்லா இடங்களிலும் உற்சாகத்துடன், திறந்த மனதுடன் வரவேற்கப்பட்டார் என்பது தெளிவாக தெரிந்தது. இதற்காக நான் இறைவனுக்கும் ஸ்பெயின் நாட்டு மக்கள் அனைவருக்கும், அரசு அதிகாரிகள் மற்றும் குடிமை சமூக அதிகாரிகளுக்கும், ஆயர்கள் மற்றும் திரு அவை சமூகங்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறை மக்கள் தங்களின் மகிழ்ச்சியான விசுவாச வெளிப்பாடுகள் மற்றும் அன்பின் மூலம் என்னை பெரிதும் ஊக்குவித்தனர். பதிலுக்கு நான் விசுவாசிகளை உறுதிப்படுத்தினேன். மேலும் ஒற்றுமை, உரையாடல் மற்றும் பன்முகத்தன்மையில் ஒருமைப்பாடு ஆகியவற்றை எப்போதும் வளர்ப்பதன் மூலம் எல்லா வகையான பிரிவினைகளையும் எதிர்ப்புகளையும் முறியடிக்குமாறு அவர்களை ஊக்குவித்தேன். இதுவே பேதுருவின் வாரிசின் குறிப்பிட்ட பணியாகும். இது திருத்தூது பயணங்களின் போது ஒரு சிறப்பு வெளிப்பாட்டை காண்கிறது. ஒவ்வொரு முறையும் பார்வையிடும் நாடுகளின் திரு அவை மற்றும் சமூக சூழ்நிலைகளுக்கு ஏற்ப இது மாற்றி அமைக்கப்படுகிறது. ஸ்பெயினில் ஒவ்வொரு வயதினரும், பின்னணியை சேர்ந்தவர்களும் திருத்தந்தை அவர்களின் வருகைக்காக எவ்வளவு ஆவலுடன் காத்திருந்தார்கள் என்பதை கண்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். எல்லா இடங்களிலும் கூட்டமாக மக்கள் என்னை அன்புடன் வரவேற்றனர். இது சாதாரணமாக எடுத்துக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று அல்ல. இது சிந்திக்க தகுந்தது. இயல்பாகவே இத்தகைய பங்களிப்பு எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்பெயின் மக்களின் விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்தில் இது ஒரு உண்மையான மற்றும் ஆழமான அடித்தளத்தில் ஒற்றுமையை மறுக்கண்டறிவு செய்வதற்கான ஒரு பரவலான தேவையை வெளிப்படுத்துகிறது என்று நான் நம்புகிறேன். இது கருத்தியல் சார்ந்ததோ அல்லது பகுதி நலன்களை அடிப்படையாக கொண்டதோ அல்ல. இறுதியில் கிறிஸ்து மட்டுமே அந்த அடித்தளத்தை வழங்க முடியும். மேலும் நற்செய்தி கலாச்சார மாயமாக்கலின் அவசியமான செயல்முறையின் மூலம் அதை மக்களின் வாழ்க்கையில் கொண்டு வர முடியும். ஏனெனில் அதன் செய்தி 2 அடிப்படை மனித ஆசைகளான உண்மைக்கான தேடல் மற்றும் நீதிக்கான தாகம் ஆகியவற்றுக்கு முழுமையாக பதிலளிக்கிறது. மேட்ரிட் மற்றும் பார்சிலோனாவில் நாங்கள் பெரிய பேராலயங்களிலும் நவீன மைதானங்களிலும் கூடினோம். நாங்கள் மோன்செராட் மடாலயத்தில் புனித ஜெபமாலையை ஜெபித்தோம். நாம் திருக்குடும்ப பேராலயத்தில் திருவழிபாடுகள் கொண்டாடினோம். இது ஒரு கம்பீரமான சின்னம், கல் மற்றும் ஒளியின் ஒரு சிம்போனி. இது அனைவருக்கும் கிறிஸ்துவ மறைப்பொருளை பற்றி பேசுகிறது. பழமைக்கும் புதுமைக்கும், கத்தோலிக்க பாரம்பரியத்திற்கும் சமகால கலாச்சாரத்திற்கும் இடையிலான இந்த சந்திப்பு ஐரோப்பாவின் தனித்துவமான தன்மையையும் கடந்த காலத்தின் ஒன்றாக அல்லாமல் ஒரு வாழும் யதார்த்தமாக அதன் விலைமதிப்பற்ற வளத்தையும் நேரடியாக அனுபவிக்க எனக்கு அனுமதித்தது. அமைதி, ஒருங்கிணைந்த சூழலியல், நியாயமான மற்றும் நிலையான வளர்ச்சி மற்றும் மனித மாண்பிற்கு மதிப்பளித்தல் ஆகிய நமது உலகளாவிய யுக்தத்தின் சகாப்த சவால்களை எதிர்கொள்வதில் முதலீடு செய்யப்பட வேண்டிய ஒரு பாரம்பரியம். இது கவனமாக பாதுகாக்கப்பட வேண்டும். இவை ஏற்கனவே 2 வத்திக்கான் சங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டு செயற்கை நுண்ணறிவு யுக்தத்தில் மனித நபரை பாதுகாப்பதை நோக்கமாக கொண்ட எனது அண்மைய திருத்தூது மடலான மகத்தான மானுடம் உட்பட அடுத்தடுத்து வந்த திரு அவை போதனைகளால் மீண்டும் மீண்டும் விவரிக்கப்பட்ட சவால்களாகும். எனது பல்வேறு சந்திப்புகளின் வழியாக ஏமாற்றம் அளிக்கும் வளர்ச்சி மாதிரியின் எதிர்மறை விளைவுகளால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள இன்றைய மனித குலத்திற்கு திருத்தந்தையின் குரல் வழியாக நம்பிக்கையின் நற்செய்தி ஒலிக்க வேண்டிய ஆழமான தேவையை நான் உணர்ந்தேன். இந்த இயக்கம் நான் கேட்ட எண்ணற்ற சாட்சியங்களின் வெளிப்பட்டது. அவற்றில் சில நெஞ்சை உருக்குவனவாகவும் சில நம்பிக்கை ஊட்டுவனவாகவும் இருந்தன. குறிப்பாக நான் சந்தித்த ஏழைகள் மற்றும் சமூகத்தின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களின் முகங்களில் அந்த தேவை தெளிவாக தெரிந்தது. ஒரு பங்கில் எனக்காக கடிதம் வாசித்து காட்டிய சிறுவன் தங்களின் குரல் செவிமடுக்கப்பட்டு தங்களின் வேதனைகள் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்று ஏங்கும் துன்புறுத்துதல்களுக்கு ஆளானோர், சிறையில் என்னை எதிர்நோக்கி காத்திருந்த கைதிகள், கவலைகளும் கனவுகளும் நிறைந்த இளைஞர்கள், மேலும் கேனரி தீவுகளின் வரவேற்பு மையங்களில் வாழும் புலம்பெயர்ந்தோர் ஆகியோரின் வாழ்வு அனுபவங்களில் அந்த ஏக்கம் பிரதிபலிக்கிறது. அந்த ஏக்கம் பிரதிபலித்தது. எங்களின் பயணத்தின் இறுதிக்கட்டமாக அமைந்த கேனரி தீவுகளில் இந்த முழு அனுபவத்தையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு முக்கியமான பார்வையை நான் பெற்றேன். ஒரு புறம் அந்த தீவு கூட்டத்தின் தனித்துவமான புவியியல் அமைப்பு இதற்கு காரணமாக இருந்தது. மறுபுறம் குறிப்பாக ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்து கட்டாயமாக இடம்பெயர்ந்து வரும் ஏராளமான புலம்பெயர்ந்தோரை வரவேற்று அவர்களுடன் பயணிக்கும் உள்ளூர் திரு அவையின் அர்ப்பணிப்பு மிக்க பணி இதற்கு அடிப்படையாக அமைந்தது. புலம்பெயர்ந்தல் என்பது பல பரிமாணங்களை கொண்ட சிக்கலான ஒரு நிகழ்வு என்பதையும் அதற்கு திட்டமிட்ட மற்றும் ஒருங்கிணைந்த அணுகுமுறைகள் தேவை என்பதையும் நாம் நன்கு அறிவோம். ஆனால் இந்த யதார்த்தம் நமக்கு இன்னும் விரிவான ஒரு கண்ணோட்டத்தையும் வழங்குகிறது. அதாவது, இன்றைய உலகில் நற்செய்தியை எவ்வாறு புதிதாக புரிந்து கொண்டு வாழ்வாக்க நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை இது வெளிப்படுத்துகிறது. பல்வேறு கலாச்சாரங்களின் செல்வங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலமும் கிறிஸ்துவின் நற்செய்தி அவற்றில் விளைவித்த நற்கனிகளை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் நாம் ஒருவரை ஒருவர் செழுமைப்படுத்த முடியும். அவ்வாறான நற்கனிகளில் முக்கியமான ஒன்று மக்களுக்கும் நாடுகளுக்கும் இடையிலான உரையாடல் ஆகும். இது சகோதரத்துவ உணர்வில் அமையும் ஒரு சந்திப்பாகும். மற்றவர்களிடம் உள்ள மதிப்புகளையும் நன்மைகளையும் கண்டறிந்து மதிப்பிட உதவும் ஒரு வாய்ப்பாகும். இந்த பாதை எளிதானதல்ல. இதற்கு நல்லெண்ணம், பரஸ்பர நம்பிக்கை மற்றும் இறைவனின் அருள் தேவை. இருப்பினும் மனித குலம் இன்று மிகவும் தேடிக்கொண்டிருக்கும் அன்பின் நாகரிகத்தை உருவாக்கும் பாதை இதுவே என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த திருத்தூது பயணத்தின் குறிக்கோள் அல்சாத் லா மிராதா. உங்கள் கண்களை உயர்த்தி பாருங்கள். இவை தம் முதல் சீடர்களுக்கு இயேசு கூறிய வார்த்தைகள். மக்களிடமும் கூட்டத்தினரிடமும் வாழ்க்கை, உண்மை மற்றும் நிறைவுக்கான விருப்பத்தை காண அவர்களுக்கு கற்பிக்கின்றன. ஆண்டவர் அந்த வார்த்தைகளை முதலில் எனக்கு மீண்டும் கூறினார். அவருடைய அருளால் இப்பயணம் முழுவதும் நான் அவற்றை அனுபவித்தேன். இன்று நான் அந்த அழைப்பை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாம் நம் கண்களை உயர்த்துவோம். நம் அண்டை வீட்டாரையும் நம்மை சுற்றியுள்ள மக்களையும் உலகையும் கடவுளின் கண்களால், அதாவது அன்பு, மரியாதை மற்றும் இரக்கத்துடன் பார்க்க இயேசுவிடம் கற்றுக்கொள்ளுவோம். இறுதியாக, இந்த திருத்தூது பயணம் இறையருளால் சிறப்பாக நிறைவேறுவதற்காக ஜெபங்களால் துணை நின்ற அனைவருக்கும் எனது இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக ஸ்பெயின் முழுவதும் தங்கள் மறைவான ஆனால் வல்லமையான ஜெப பணியின் மூலம் திரு அவையை தாங்கி நிற்கும் தியான துறவர சபைகளின் சகோதரிகளுக்கும் என் சிறப்பான நன்றியை உரித்தாக்குகிறேன். தூய கன்னி மரியாவின் தாய்மையான பரிந்துரையால் இந்த பயணத்தின் போது விதைக்கப்பட்ட நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் நற்செய்தியின் விதைகள் வளமாக வளர்ந்து இறை மக்களின் வாழ்வில் மிகுந்த கனிகளை அளிக்க இறைவன் அருள் புரிவாராக. இவ்வாறு தனது மறைக்கல்வி உரையை திருத்தந்தை நிறைவு செய்தார். இறுதியாக, இயேசு கற்பித்த இறைவேண்டல் ஜெபத்திற்கு பிறகு அனைத்து திருப்பயணிகளுக்கும் தனது திருத்தூது ஆசிரை வழங்கினார்.
4: செய்திகள். காலநிலை நெருக்கடியை திறம்பட எதிர்கொள்ள வேண்டுமெனில் சமுதாயம் எதிர்கொள்ளும் ஆழமான சமூகம் மற்றும் நெறிமுறை சவால்களையும் கையாள வேண்டியது அவசியம் என திருத்தந்தை 14 லியோ அவர்கள் வலியுறுத்தினார். ஜூன் 16 செவ்வாயன்று ஆஸ்திரியாவின் வியானா நகரில் இடம்பெற்ற 10th ஆஸ்திரிய உலக உச்சி மாநாட்டிற்கு அனுப்பிய காணொலி செய்தியில் இவ்வாறு கூறிய திருத்தந்தை, தனது மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை மேற்கோள் காட்டி, சுற்றுச்சூழல் நெருக்கடி என்பது ஒரு தனிப்பட்ட பிரச்சினை அல்ல என்றும், அது விரிவான சமூக பொருளாதார நெருக்கடியின் ஒரு பகுதியாகும் என்றும் குறிப்பிட்டார். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கான அடிப்படையாக ஒவ்வொரு மனிதரின் சமமான மாண்பு, அடிப்படை மனித உரிமைகள், சமூக நீதி, ஒற்றுமை உணர்வு மற்றும் பொதுநலம் ஆகியவை அமைய வேண்டும் என்று வலியுறுத்திய திருத்தந்தை, குறிப்பாக ஏழைகள் மற்றும் சுற்றுச்சூழல் சீரழிவால் அதிகம் பாதிக்கப்படுபவர்களின் தேவைகள் கவனிக்கப்படாத நிலையில் தொழில்நுட்ப தீர்வுகள் மட்டும் போதுமான பலனை அளிக்காது என்றும் தெரிவித்தார். மேலும் விசுவாசம், நம்பிக்கை மற்றும் அன்பு ஆகிய கிறிஸ்துவ வாழ்வின் அடிப்படை நற்பண்புகளை மையமாக கொண்டு பேசிய திருத்தந்தை, இறைவன் மனித குலத்திற்கு கொடுத்த அரிய பரிசாகிய படைப்புகளை பேணி பாதுகாப்பது ஒவ்வொரு மனிதரின் பொறுப்பு என்று வலியுறுத்தினார்.
5: ரோம் நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள சாண்டா மரியா டி காலேரியா வளாகத்தில் வேளாண்மை மற்றும் சூரிய ஆற்றலை ஒருங்கிணைக்கும் ஆற்றல் திட்டத்தை உருவாக்குவதற்காக திருப்பீடம் ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டுள்ளது. நிலையான மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த ஆற்றல் உற்பத்தியை ஊக்குவிக்கும் முக்கியமான முயற்சியாக இந்த திட்டம் கருதப்படுகிறது. ஜூன் 10 புதன்கிழமை என்று கையெழுத்தான இந்த ஒப்பந்தத்தின்படி வத்திக்கான் நகர ஆளுநரகம், திருப்பீடத்தின் சொத்துக்களை நிர்வகிக்கும் துறை, சகோதரன் சூரியன் என்ற அறக்கட்டளை மற்றும் இத்தாலியின் முன்னணி ஆற்றல் மற்றும் நீர் பயன்பாட்டு நிறுவனங்களின் ஒன்றான ஏசியா ஆகியவை ஒன்றிணைந்து இந்த திட்டத்தின் திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தலில் ஈடுபட உள்ளன. ஜூன் 1 திங்களன்று திருத்தந்தை 14 லியோ அவர்களால் உருவாக்கப்பட்ட சகோதரன் சூரியன் அறக்கட்டளையின் வழிநடத்துதலில் இந்த வேளாண் சூரிய ஆற்றல் திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. ஆலையின் மேம்பாடு மற்றும் செயல்பாட்டு ஏற்பாடுகளை மேற்பார்வையிடும் பொறுப்பு அந்த அறக்கட்டளைக்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது. சாண்டா மரியா டி காலேரியாவில் நிறுவப்பட்டுள்ள இந்த ஆலை வத்திக்கான் வானொலி ஒலிபரப்பு நிலையத்தின் மின் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் வத்திக்கான் நகர அரசின் ஆற்றல் தன்னிறைவு முயற்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சூரிய ஆற்றல் உற்பத்தியையும் விவசாய நடவடிக்கைகளையும் இணைக்கும் இந்த வேளாண் சூரிய ஆற்றல் திட்டம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் இறைவா உமக்கே புகழ் திருத்தூது மடல் மற்றும் கடவுளை புகழுங்கள் திருத்தூது அறிவுரை மற்றும் சகோதரன் சூரியன் என்ற தன்னாணி அறிக்கை ஆகியவற்றினால் ஊக்குவிக்கப்பட்ட சுற்றுச்சூழல் பார்வையை பிரதிபலிக்கிறது.
4: பிஜி நாட்டின் தலைநகரான ஸ்வா நகரில் அமைந்துள்ள பசிபிக் பகுதியின் புனித பீட்டர் சேனல் குருத்துவ கல்லூரி பாலினேசியா, மெலேனேசியா மற்றும் மைக்ரோனேசியா ஆகிய பகுதிகள் முழுவதும் உள்ள திரு அவைக்கு சேவை செய்யும் ஒரே குருத்துவ கல்லூரியாக விளங்குகிறது. இது 2025 பசிபிக் ஆயர்கள் பேரவையினால் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வை தொடர்ந்து அருள்பணித்துவ பயிற்சியை புதுப்பிப்பதற்கான முக்கியமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. குவாம் தீவில் உள்ள அகானா உயர் மறைமாவட்டத்தின் பேராயர் ரயன் ஜிமினேஸ் தலைமையிலான குழுவினர் இந்த ஆய்வின் முடிவுகளை சமர்ப்பிக்கவும் வத்திகானின் வழிகாட்டுதலை பெறவும் June 9 and 10 ஆகிய தேதிகளில் ரோம் நகருக்கு சென்றனர். இக்குழுவில் பேராசிரியர் சூசன் பாஸ்கோ, அருள்பணி பெட்ரிக் பெச்சினா மற்றும் குருத்துவ கல்லூரியின் முதல்வர் தந்தை ஓகசிடினோ உல்லப் ஆகியோரும் இடம்பெற்றிருந்தனர். பல்வேறு திருபீட துறைகளுடன் இடம்பெற்ற சந்திப்புகளின் போது பசிபிக் பகுதியின் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று உண்மைகளை மதித்து அருள்பணித்துவ பயிற்சியில் உயர்தரத்தை பேணுவதன் முக்கியத்துவத்தை இக்குழுவினர் வலியுறுத்தினர்.
5: போர்க்களத்தில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு அதிகரித்து வருவதால் ராணுவ நடவடிக்கைகள் அதிவேகத்திலும் மிகப்பெரிய அளவிலும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் முடிவுகளை எடுப்பதில் செயற்கை நுண்ணறிவின் பங்கு அதிகரித்து வருவதால் உலக திரு அவைகளின் பேரவையானது WCC 225 இதர அமைப்புகள், நிபுணர்கள் மற்றும் தொழில்நுட்ப வல்லுநர்களுடன் இணைந்து போரில் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்துவதற்கு எதிரான பிரகடனத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இந்த பிரகடனம் ஜெனீவாவில் June 15 to 17

0: அதிகாரத்தையும் பலவீனப்படுத்துகின்றன என்று பிரகடனத்தில் கையொப்பமிட்டவர்கள் எச்சரித்துள்ளனர்.
1: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.